ஸ்ரீ கணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் பிரம்மமுரவே ஸ்ரீபுரந்தகாரே தனோ சசிபூமிசதோபுஜஸ்ஸ குருஸ்ச சுக்ர ஸ்வநிராஹு கேதவ